நேரம் 5:30, 18 நொடிகள். ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் படத்திற்காக M.K. தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயுவுமையானவளே ஆதிசிவன் தேவியரே. சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 நாள்,

2026 ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: for Agnivi is in recruitment to the Fire and Emergency Services, Forest Department, Police and Disaster Management Department. In men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503 for 9 declared in their first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the Colombo Test. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. துவக்கமாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30:25 தேனிசை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. பத்து பத்துக்கு விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 சிறுவர் சோலை, நெகிழியில்லா சமூகம், ஏ எஸ் தேவதர்ஷன் வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், மஹிதா விக்னேஷன் வீணை இசை கேட்கலாம். நீதி கதைகள் சொல்பவர் யு ஐ ஹன்சிகா, நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் ஆர் ஹம்சினி. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனிய திரையிசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலாக அஞ்சலி திரைப்படத்திற்காக யுவன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

உத்திராடம் இஸ் நோட் மியர்லி த ஈவ் ஆஃப் திருவோணம் பட் ஆல்சோ எ டே ஃபார் கம்ப்ளீட்டிங் ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் மேக்கிங் லாஸ்ட் மினிட் பர்ச்சேசஸ் ஃபார் த ஓணம் ஃபெஸ்டிவல். த ட்ரெடிஷனல் உத்திராட பேச்சில் ஹஸ் ப்ரோட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஷாப்பிங் சென்டர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் டு லைவ் வித் பீப்புள் மேக்கிங் தர் ஃபைனல் பர்ச்சேசஸ் ஃபார் த செலிபிரேஷன்ஸ். ஹோம்ஸ் ஆர் பீங் டெக்கரேட்டட் வித் கலர்ஃபுல் ஓண பூக்களம்ஸ் வைல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் அண்டர் வே ஃபார் த ட்ரெடிஷனல் ஓண சத்யா டு பி சர்வ் டுமாரோ. மீன்வைல் த ஒபிஷியல் ஓணம் டூரிசம் வீக் செலிபிரேஷன்ஸ் பிகான் அக்ராஸ் கேரளம் எஸ்டர்டே. த ஸ்டேட் கேபிட்டல் திருவனந்தபுரம் அண்ட் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் ஹோஸ்டிங் எ ரேஞ்ச் ஆஃப் cultural programs as part of the celebrations. Special pujas are being held at temples including the hill shrine of Shabarimala in Kerala. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.

0: கதை கானத்தில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கும் முன்
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை தத்தா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். நேரம் 8:46. நம்மவர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: நேயர்கள் மனமருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

மீண்டும் இனிய திரை இசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இன்று கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் பாவும் பரமரசப்பண்ணும் என்ற சண்முகர் துதி விருத்தம், தொடர்ந்து சாமி நீயே கதி கேதாரகௌள ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:31 18 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன்.

அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூத்தம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஸ்ருங்கார குமர வருணப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆகாஷ்வாணி நேரம் 10:31. இனிய பாடல்களுடன் இணையும் நேரம். ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

மைக்கேல் காம் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். சுகமான ராகங்களில் அடுத்து கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷவாணி நேரம் 11:10. நேயர்களே, 11:30 வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக குரு திரைப்படத்திற்காக சின்மயி, மரியம் டோலா, கீர்த்தி ஆகியோர் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: Cool.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935. அதிகாரம் சூது.
1: கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார்.
0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935. அதிகாரம் சூது.
2: வாழ்வின் நெறி காட்டியது குறள் அமுதம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: அலைவரிசையில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரிக்கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். இரவு 7:10 சிறுவர் சோலை, நெகிழியில்லா சமூகம், ஏ எஸ் தேவதர்ஷன் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம், மஹிதா விக்னேஷன் வீண இசை. நீதி கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் ஆர் ஹம்சினி. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 மெகா ஹர்ட்ஸ்

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தின் அடுத்த பாடல் கவிக்குயில் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:17

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: eligible and issued citizenship certificates out of around 2,30,000 applicants. The U.S. Department of Homeland Security, DHS, has proposed a new $1,03,265 fee on top of existing costs for all H-1B CAP subject petitions, including those for advanced degree holders. DHS estimates the fee would generate approximately $8.8 billion annually based on a projected 85,000 H-1B CAP subject petitions. According to the press release issued by DHS, the additional fee would not apply to H-1B petitions that are not subject to the cap. In men's cricket, Sri Lanka and India match was stopped due to a wet outfield on day 3 of the second test in Colombo. Sri Lanka trailing by 373 runs. And with that, we end this news bulletin.
1: Akashvani, Neram, 1 10 nimidam.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் அகஜானன பத்மார்க்கம் ஸ்லோகம், தொடர்ந்து ஊத்துக்காடு வெங்கடகவி இயற்றிய ஸ்ரீ விக்னராஜம்.

இதுவரை இசைமலரில் பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளிவுலா வரவிருக்கிறது FM கோல்டின் திரை கானம். முதலாவதாக வானத்தைப் போல திரைப்படத்திற்காக மனோ சித்ரா ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் குரல்களில் கூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் தில் படத்திற்காக திப்பு, கார்த்திக், சித்ரா ஆனந்த் ஆகியோர் குரல்களில்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 3:52. திரைகாணத்தில் அடுத்ததாக மாற்றான் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது தெரி திரைப்படத்திற்காக உத்தாரா உத்ரா உன்னிகிருஷ்ணன் சி வி பிரகாஷ்குமார் ஆகியோர் பாடிய பாடல்.
1: போச்சு

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில். திரை கானம் நேரம் இப்பொழுது 3:27:35. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் சமுத்திரம் திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக கந்தசாமி திரைப்படத்திற்காக ரீட்டா பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலை வரிசையில் திரை கானம். அடுத்ததாக உத்தம வில்லன் திரைப்படத்திற்காக கமலஹாசன், ஸ்ரேயா கோஷல், அனிதா நிவாஸ் ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது

0: கட்டணும் சுயம் நிதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடலை தேநீர் நேரத்தில் கேட்போம் நேயர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய தேநீர் நேரம். சில நொடிகளில் தொடர்வது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், ரோஸ்கர் சமாச்சார், டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 5 மணி. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை. அரங்கிசையில் முதலாவதாக கருணா சூடா, ராகம் ஸ்ரீராகம், ஆதிதாளம் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

அடுத்ததாக தன்யுட்டே வெடோ, ராகம் மலைய மாருதம், ஆதித்தாளம், பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் பாடல்.

நேர்களே, இன்றைய அரங்கிசையில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். அடுத்ததாக ஹிரண்மயீம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, லலிதா ராகம் ரூபகதாளம்.

அடுத்ததாக சுவாதி திருநாள் கீர்த்தனை, ஸ்மிருதினுமாம் சதயம், பெஹாக் ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையின் நிறைவாக ரஞ்சனி சதுர் ரஞ்சனி ராகமாலிகா ஆதிதாளம் தஞ்சாவூர் எஸ் சங்கர ஐயர் பாடல்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நிகழ்ச்சிநிரலை தொடர்ந்து திரைகாணம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். பூர்ண பிரக்னவராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம் திருத்தனிய சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில். இடம்பெறுவது மிஸ்ரிஷா புத்தாளம் பகுதி 2. 2:45 திரைகாணம். 3 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா. மலை 5 அரங்கிசை, ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எல்ஐ டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சாக்கா விஷயகை. 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

கஷ்டன மகத்வபூர்ண பரிவர்த்தனாத்மகச்ச பிந்துஹு சித்தஹ. வித்த மந்திராலயானுசாரம் ஷோடஷே சப்ததஷே ச ஆர்த்திக வர்ஷே யத்ர கேவலம் ஏக தசம்லவ சப்தாஷ்ட கோடி வ்யவஹாராஹ அபவன் தத்ரைவ த்விசஹஸ்ரதமஸ்ய பஞ்சவிம்ஷே ஷட்விம்ஷே ச வர்ஷே ஏஷா சங்க்யா சமேத்ய த்விஷஷ்ட்யதிகைக சதோத்தர சதுர்விம்ஷதி சஹஸ்ர கோடி வ்யவஹாராத்மிகா அஜாயத. கேந்திர சர்வகாரேண பஷ்சிம பங்கால சர்வகார நாகரிகதா சன்சோதன அதிநியமஸ்யாந்தர்கதம் வாதஸ்ரவணாய யோக்யா வேதகேப்யஹ நாகரிகதா பிரமாணபத்ராணி தாதும் ச அதிகாரோ தத்தஹ. கேந்திரிய கிரஹ மந்த்ராலயேன அஸ்மின் சந்தர்ப்பே ஏகா ராஜபத்ர அதிசூசனா பிரகாசிதா. முக்கியமந்திரி சுவேந்து அதிகாரி வார்த்தாஹரான் அசூசயத் யத் பிராயஹ த்ரிம்ஷத சஹஸ்ராதிக த்விலக்ஷ ஆவேதகேஷு ஏதாவதா த்ரயோவிம்ஷதி சஹஸ்ர ஜனாஹ யோக்யாஹ கோஷிதாஹ தேப்யஹ நாகரிகதா பிரமாணபத்ராணி ச விதரிதானி. சஹ அவதத் யத் அவசிஷ்ட ஆவேதனானாம் அபி சீக்ரதயா கார்யாசரணம் பவிஷ்யதி. சம்பந்த மண்டலாதிகாரிணாம் மாத்யமேன ச பிரமாணபத்ராணி ப்ரதாஸ்யந்தே. முக்கியமந்திரிணா தார்மிக உத்பீடன காரணாத் பாங்க்லாதேஷாத் சமாகதாஹ ஜனாஹ CAA இத்யஸ்யாந்தர்கதம் நாகரிகதாயை ஆவேதனம் கர்த்தும் பிரார்த்திதாஹ. பாரதஸ்ய ராஷ்ட்ரிய சுரக்ஷா பராமர்ஷதஹ அஜித் டோபாலஹ அத்ய பீஜிங் நகரே சீன விதேச மந்திரிணா வாங் யீ இத்யமுனா சஹ பாரத சீன சீம்னோஹ விவாத சமாதானாய உபயோஹ தேஷயோஹ சம்பந்தானாம் விகாசாய ச விசேஷ பிரதிநிதி ஸ்தரிய வார்த்தாயாம் பாகம் அக்ரிஹ்ணாத். இயம் வார்த்தா அதீவ மகத்வபூர்ணா மன்யதே யதோஹி ஆகாமினி செப்டெம்பர் மாசஸ்ய த்வாதஷ த்ரயோதஷ தினாங்கயோஹ நவதில்யாம் ஆயோஜ்யமானஸ்ய பிரிக்ஸ் சிகர சம்மேலனஸ்ய கிருதே சீன ராஷ்ட்ரபதினஹ ஸ்ரீ ஜின்பிங்கஸ்ய பாரத யாத்ராயாஹ பூர்வம் இயம் ஆயோஜிதா. அஸ்யாஹ யாத்ராயாஹ பூர்வம் த்விதிவசிய யாத்ராயாம் பீஜிங் நகரம் சம்பிராப்தஹ ஸ்ரீ டோபாலஹ சீன உபராஷ்ட்ரபதினா ஹாங் ஜேங் இத்யமுனா சஹ சௌஹார்த மேலனம் அகரோத். பீஜிங் நகரஸ்தேன பாரதீய தூதாவாசேன சூசிதம் யத் உபயோஹ தேஷயோஹ சீர்ஷநேத்ரிபிஹ கிருதஸ்ய சந்தேஹ அனுசாரேண சீமா க்ஷேத்ரேஷு சாந்தேஹ சுஸ்திரதாயாஶ்ச சுத்ரிடீகரணாய அத ச ஆர்த்திக ராஜநீதிக பஹுபக்ஷீய மஞ்சேஷு த்விபக்ஷீய சம்பந்தானாம் சம்வர்தனாய உபாயாஹ சர்ச்சிதாஹ. உபவேசனே உபராஷ்ட்ரபதினா ஹான் மகோதயேன பிரதிபாதிதம் யத் பாரத சீன தேஷாப்யாம் த்விபக்ஷீய சம்பந்தாஹ ரணநீதிக தீர்கலிக திருஷ்டிகோணேன அவலோகனீயாஹ பரிபாலனீயாஶ்ச நேத்ரிபியாம் நிர்தாரிதானாம் மகத்வபூர்ண சஹமதீனாம் க்ரியான்வயனம் ச மிலித்வா கர்த்தவ்யம் இதி. சம்ஸ்கிருதவார்த்தாயாஹ சம்ஸ்கரணமிதம் இதானிம் ஆகாஷவாணிதஹ ப்ரசார்யதே. சமமேவ அயம் கார்யக்ரமஹ ஆகாஷவாண்யாஹ அந்தர்ஜால பட்டலே www.newsonair.gov.in இத்யத்ர அத நியூஸ் ஆன் AIR சலதூரபாஷிய தந்திராஷே அபி சமுபலப்தோ பவிஷ்யதி. கேந்திரிய வித்த மந்திரி நிர்மலா சீதாராமனஹ அத்யாரப்ய கனாடா சயுக்த ராஜ்ய அமெரிக்கா தேசயோஹ ஆதிகாரிக யாத்ராயாம் பவிஷ்யதி. द्वैपाक्षिक आर्थिक वित्तीय सहभागितायाः सुदृढीकरणं निवेश सम्बन्धानां विनिमयः वैश्विक आर्थिक प्राथमिकता सुसहकार प्रवर्धनं च अस्याः यात्रायाः केन्द्र बिन्दवः भविष्यन्ति. श्रीमती सीतारामनः प्रमुखैः CEO इत्येतैः अध्यक्षैः वरिष्ठ प्रतिनिधिभिः च सह निवेश वर्तुलोत्पीठिका सम्मेलने अपि भागं ग्रहीष्यति. ரக்ஷாமந்திரி ராஜநாதசிங்க DRDO द्वारा விகசிதாஹ சர்வாஹ பாரம்பரிக பிரக்ஷேபாஸ பிரணாலியஹ ப்ரோத்யோகிக்யஹ தேசஸ்ய அந்தஹ உத்பாதனார்த்தம் பாரதீய ரக்ஷா உத்யோகாய ஹஸ்தாந்தரணாய அனுமோதிதவான். அஸ்ய உபக்ரமஸ்ய உத்தேஷ்யம் பரிசாலன க்ஷமதாம் வர்தயித்தும் ஆயாத அவலம்பனம் நியூனீகர்த்தும் தேசிய மூல்யவர்தனம் கர்த்தும் ச அஸ்தி இதி அஸ்மாகம் சம்வாததாத்ரா உக்தம். நாகரிக விமானன மந்திரிணா கே ராமமோகன நாயுடு இத்யமுனா ப்ரோக்தம் யத் விகதேஷு வர்ஷேஷு கார்கோ கார்யாணி நிரந்தரம் வர்தமானானி சந்தி யத்ர ப்ராயஹ சத்வாரிம்ஷத் பிரதிஷதம் யாவத் பரிமாணம் வர்தித்தமஸ்தி.

0: சிறுவர் சோலை. இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்க வந்திருக்காரு ஏ எஸ் தேவதர்ஷன்.
2: நான் உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சாலையோரத்தில் என்ன பார்த்தீர்கள்? ஒரு நெகிழி பையையா, ஒரு காலியான தண்ணீர் பாட்டிலையா, ஒரு சிற்றுண்டி பொட்டலத்தையா? நம்மில் பலர் இதையெல்லாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த குப்பைகள் எல்லாம் இறுதியில் எங்கே போகின்றன? இன்று நம் வாழ்க்கையுடனும் நம் பூமியின் எதிர்காலத்துடனும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த தலைப்பு நெகிழியில்லா சமூகம். என் தாத்தா அடிக்கடி எனக்கு ஒரு கதையை சொல்வார். நான் சின்னவனாக இருந்தபோது ஆற்றலோடும் தண்ணீரை நேரடியாக கைகளால் அள்ளி குடிப்பேன். ஆனால் இன்று நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பாட்டிலில் அடைத்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவர் இதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு கேள்வி தோன்றும். ஒரே ஒரு தலைமுறைக்குள் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? அதற்கான காரணம் நெகிழி மட்டுமே. அந்த மாற்றம் தண்ணீரில் மட்டும் இல்லை, நம் சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிவாக தெரிகிறது. நேயர்களே, ஒரு கணம் உங்கள் குழந்தை பருவ நினைவுகளை நினைத்து பாருங்கள். பள்ளிக்கு செல்லும் வழியில் இருந்த பெரிய மரங்கள், மழைக்கு பிறகு மணக்கும் ஈரமான மண், கோடை விடுமுறையில் குளித்த குளங்கள், இவற்றில் எத்தனை இன்னும்

அதே போல இருக்கின்றன. இயற்கை தானாக மாறவில்லை, நாம் அதை வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்தை உணர்ந்தால்தான் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு வரும். வான்புகழ் வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். ஒரு நாட்டின் உண்மையான அரண், அதன் உண்மையான செல்வம் என்ன? தூய்மையான நீர், வளமான மண், பசுமையான காடுகள், உயர்ந்த மலைகள் ஆகியவையே. ஆனால் இன்று அந்த செல்வத்தை நாமே மெதுவாக இழந்து வருகிறோம். நம் தமிழர் பண்பாட்டில் இயற்கையை தாயாகவும் மரங்களை தெய்வமாகவும் நதிகளை உயிராகவும் மதித்தனர். மரம் நடுவது புண்ணியம் என்ற சிந்தனை நம் மரபிலேயே இருந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை மீண்டும் நினைவு கூற வேண்டிய நேரம் இது. தமிழகத்தின் சிறந்த இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் கூறிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல, சுத்தமான காற்று, தூய்மையான நீர், வளமான மண். எவ்வளவு அழகான சிந்தனை! நாம் வீடுகளை கட்டலாம், பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஆனால் சுத்தமான காற்றையோ தூய்மையான குடிநீரையோ நம்மால் உருவாக்க முடியாது. அதனால்தான் இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நண்பர்களே, நெகிழி இன்று நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அது ஏனென்றால் எடை குறைவு, எடுத்துச் செல்ல வசதி, விலை குறைவு. ஆனால் அந்த சிறிய வசதிக்காக இயற்கை மிகப்பெரிய விலையை செலுத்துகிறது. ஒரு நெகிழி பையை நாம் பயன்படுத்துவது வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் அது மண்ணில் முழுமையாக மக்க சுமார் 500 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதுவரை அது நம் பூமியிலேயே இருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உலக அளவிலான ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தகவலின்படி உலகம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 400 மில்லியன் டன் நெகிழியை உற்பத்தி செய்கிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவை ஒரே முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உடனே குப்பையாக மாறுகின்றன. மேலும் நாம் பயன்படுத்தும் நெகிழியில் வெறும் 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை மண்ணிலும் ஆறுகளிலும் கடல்களிலும் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 11 மில்லியன் டன் நெகிழி கடலுக்குள் சேர்கிறது. இந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, நம்மை விழித்தெழ செய்யும் எச்சரிக்கைகள். இது இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எப்படி என்று பார்ப்போமா? கடலில் சேரும் நெகிழி அங்கேயே நின்று விடுவதில்லை. காலப்போக்கில் அது மிக சிறிய துகள்களாக உடைந்து மைக்ரோபிளாஸ்டிக்காக மாறுகிறது. இந்த துகள்கள் மீன்களின் உடலுக்குள் சென்று கடைசியில் அந்த மீனை உண்ணும் மனிதனுக்குள்ளேயே நுண்ணிய நெகிழி துகள்களாக செல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். ஒரு நெகிழி பையை நாம் அலட்சியமாக தூக்கி எறிகிறோம். ஆனால் அதே பையை ஒரு மாடு உணவென்று நினைத்து விழுங்கலாம். ஒரு ஆமை அதை ஜெல்லி மீன் என்று நினைத்து சாப்பிடலாம். ஒரு பறவை அதில் சிக்கிக் கொள்ளலாம். அந்த வாயில்லா உயிரினங்களின் உயிரிழப்பிற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இதனால் பாதிக்கப்படுவது விலங்குகள் மட்டுமல்ல, நாமும் தான். மிக சிறிய நெகிழி துகள்கள் குடிநீரிலும் உணவிலும் காற்றிலும் கலந்திருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் உடல் நலத்தை பாதுகாப்பதாகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் மிக எளிய தீர்வு. முதலில் நம் முன்னோர்களைப் போல இயற்கையோடு இணைந்து வாழ்வதை மீண்டும் நினைத்து பார்ப்போம். கடைக்கு செல்ல துணிப்பை, தண்ணீர் வைக்க மண்பானை, உணவு பரிமாற வாழை இலை, இவை அனைத்தும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகள். இது போன்ற மாற்றங்களை உருவாக்குவது நம் நாட்டின் பல பள்ளிகளில் மாணவர்கள் இணைந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ் என்ற முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சில கிராமங்களில் மக்கள் தாங்களாகவே நெகிழி பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சிறிய முயற்சிகள் ஒன்றிணைந்தால் அவை ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறுகின்றன. இதுவே மா

0: மாற்றத்தின் உண்மையான வலிமை. உலக நாடுகள் பலவும் இந்த மாற்றத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்துள்ளன. தமிழக அரசும் பல நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்து துணி பைகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவித்து வருகிறது. ஆனால் மாற்றம் அரசாங்கத்தால் மட்டும் வராது. அது என் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஒரு சமூகத்தை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை, ஒரு நல்ல பழக்கம் போதும். ஒரு துணிப்பை எடுத்து செல்லும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு முன்மாதிரியாக மாறலாம். ஒரு பள்ளி நெகிழியை தவிர்த்தால் ஒரு தலைமுறையே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரின் சிறிய முயற்சிகளும் ஒன்று சேரும் போது அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும். நாம் இன்று முதல் செய்யக்கூடிய 5 சிறிய செயல்கள் என்ன என்று பார்ப்போமா? கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வோம். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி குவளை, தட்டு போன்றவற்றை தவிர்ப்போம். தண்ணீர் குடிக்க மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்துவோம். நெகிழி கழிவுகளை மற்ற கழிவுகளிலிருந்து தனியாக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவோம். தேவையில்லாத நெகிழி பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். இந்த 5 செயல்களுக்கும் அடிப்படையாக இருந்த 4 கொள்கைகள் இவை. மறுப்போம், குறைப்போம், மீண்டும் பயன்படுத்துவோம், மறுசுழற்சி செய்வோம். நண்பர்களே, ஒரு கேள்வியோடு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நம் வருங்கால தலைமுறைக்கு நெகிழி குப்பைகளால் நிறைந்த ஒரு உலகத்தை விட்டு செல்ல போகிறோமா, அல்லது பசுமை நிறைந்த தூய்மையான ஆரோக்கியமான பூமியை ஒப்படைக்கப் போகிறோமா? அந்த முடிவு நம் ஒவ்வொருவரின் கைகளில்தான் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்கள் போதும், ஆனால் அதே மரம் வளர பல ஆண்டுகள் தேவை. அதுபோல இயற்கையை அழிப்பது மிகவும் எளிது, பாதுகாப்பது மட்டுமே உண்மையான பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய தலைமுறை நாம் தான். நாம் இந்த பூமியின் உரிமையாளர்கள் அல்ல, பாதுகாவலர்கள். இந்த பூமியை நம் முன்னோர்களிடமிருந்து பரிசாக பெறவில்லை, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம். அந்த கடனை பொறுப்புடன் திருப்பி கொடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வாருங்கள், நெகிழியை குறைப்போம், இயற்கையை காப்போம், பசுமையான சமூகத்தை உருவாக்குவோம். நம் பூமியை வருங்கால தலைமுறைக்கு அன்புடன் ஒப்படைப்போம்.
1: இதுவரை நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்கினார் A.S. தேவதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க மகிதா விக்னேஷ்.
2: இப்பொழுது நான் வாசிக்க போறது ஸ்ரீ கணநாதன்.

0: இதுவரை நமக்காக வீணை வாசித்தவர் மகிதா விக்னேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க யுஐ அன்ஷிகா.
1: ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? நண்பர்கள் நம்முடன் சில நேரம் மட்டுமே இருப்பார்கள், ஆனால் ஒரு நல்ல புத்தகம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று நாம் கேட்போம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். நண்பர்களுடன் ஓடி விளையாடுவதிலும் புதிய விளையாட்டுக்களை கற்றுக்கொள்வதிலும் அவனுக்கு அதிக ஆர்வம். ஆனால் புத்தகங்களை வாசிப்பதில் மட்டும் அவ்வளவாக விருப்பம் இல்லை. பள்ளி பாட புத்தகங்களை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் அவன் கையில் எடுத்து பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அவனுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை அவனிடம் கொடுத்து, ராமு, இந்த புத்தகத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று படித்துவிட்டு அடுத்த வாரம் இதை பற்றி உன் நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். ராமு மனமில்லாமல்

0: நாளே அந்த புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றான். முதல் நாள் புத்தகத்தை திறக்கவே இல்லை. இரண்டாம் நாளும் அதை அலமாரியில் வைத்து விட்டான். மூன்றாம் நாள் ஆசிரியரிடம் என்ன சொல்வது என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அது பல தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்ற ஒரு விஞ்ஞானியின் வாழ்க்கை வரலாறு. சிறுவயதில் வறுமை, பல தோல்விகள், பல சாதனைகள், ஆனால் அவர் மனம் தளரவில்லை. புத்தகங்களை நண்பர்களாக கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொண்டார். அறிவை வளர்த்து கொண்டார். இறுதியில் உலகம் முழுவதும் பாராட்டும் விஞ்ஞானியாக உயர்ந்தார். இந்த கதையை படித்த ராமுவிற்கு ஒரு புதிய சிந்தனை பிறந்தது. ஒரு புத்தகம் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுமா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அன்றிலிருந்து வாரத்திற்கு ஒரு புத்தகம் வாசிக்க தொடங்கினான். பின்னர் இரண்டு. அதன் பிறகு நூலகத்திற்கு செல்வது அவனுடைய வழக்கமாகிவிட்டது. கதைகள், அறிவியல், வரலாறு, வாழ்க்கை வரலாறுகள் என்று பல வகையான புத்தகங்களை ஆர்வத்துடன் வாசித்தான். சில மாதங்களிலேயே அவனிடம் பெரிய மாற்றம் தெரிந்தது. அவனுடைய பேச்சு திறன் வளர்ந்தது. புதிய சொற்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். பொது அறிவு அதிகரித்தது. பள்ளியில் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்ல ஆரம்பித்தான். நண்பர்களும் அவனிடம் சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்றது. ராமுவும் அதில் கலந்து கொண்டான். அவன் மிகவும் நம்பிக்கையுடன் பேசினான். அவனுடைய பேச்சை கேட்ட அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். அந்த போட்டியில் அவனே முதல் பரிசையும் பெற்றான். விழா முடிந்த பிறகு ஆசிரியர் சிரித்தபடி கேட்டார், ராமு, உன் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? ராமு புன்னகையுடன் பதிலளித்தான், ஆசிரியரே, ஒரு புத்தகம்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு புத்தகங்களே என் சிறந்த நண்பர்களாகிவிட்டன. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோனா, இன்று நமக்கு தொலைக்காட்சி, கைபேசி, இணையம் என்று பல வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நல்ல புத்தகம் தரும் அனுபவத்தையும் அறிவையும் அவற்றால் முழுமையாக தர முடியாது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. எனவே தினமும் சில நிமிடங்களாவது நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் UI அன்ஷிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்க வந்திருக்காங்க ஆர் அம்சினி.
2: நீதின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதன் பொருள் என்னவென்றால், நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, அந்த நீரும் மழை இல்லாமல் கிடைக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்ற சிந்தனையை இந்த திருக்குறளின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த எச்சரிக்கை இன்று இன்னும் அதிக பொருத்த முடியதாக மாறியுள்ளது. வளர்ச்சியடைந்த உலகம் இன்று தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருந்தாலும் ஒரு துளி நீரின் மதிப்பை உணர வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் என்பது ஒரு இயற்கை வளம் மட்டுமல்ல, உயிரின் அடையாளம். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரமும் நீர்தான். உணவில்லாமல் சில நாட்கள் வாழ முடியும்.

ஆனால் நீரின்றி வாழ இயலாது. அதனால்தான் நீர் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயிர்களை பாதுகாப்பது ஆகும். நமது பூமி 71% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் 1% குறைவான நீர்தான் நாம் குடிப்பதற்கு பயன்படுகிறது. தினமும்

0: உருவாக்கிய இந்த அற்புத பயணத்தை அழிக்க மனிதனுக்கு சில ஆண்டுகளே தேவைப்பட்டது. இன்றும் நம் நாட்டின் பல கிராமங்களில் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருகிறார்கள். என் அம்மா அவர்கள் சிறுவயதில் கிராமத்தில் வாழ்ந்த அனுபவங்களை என்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டின் அருகிலிருந்த வாய்க்காலிலும் ஆற்றங்களிலும் குளித்து மகிழ்ந்த நாட்களை பற்றி சொல்லுவார்கள். குளித்து விட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்களாம். அதுவே குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்பட்டதாம். ஆனால் இன்று அந்த வாய்க்காலில் இல்லங்களின் கழிவு நீர் கலந்துவிட்டது. ஆற்றங்கரைகள் பராமரிப்பு இல்லாமல் புதர்களால் மூடப்பட்டு நீரோட்டமே குறுகிவிட்டது. அந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் வளர்ந்தோமா, இல்லை இயற்கையை இழந்தோமா? வளர்ச்சி என்ற பெயரில் பல வசதிகளை பெற்றோம். ஆனால் இயற்கையின் மிகப்பெரிய செல்வமான நீரை மெதுவாக இழந்து வருகிறோம். சமூக வலைத்தளங்களில் ஒரு அழகான நீர்நிலை பிரபலமானாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று குப்பைகளை கொட்டி இயற்கையை சேதப்படுத்துகிறார்கள். அறிவுகளில் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தி நீரையும் மாசுபடுத்துகிறோம். நாம் ஒன்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதன் அழிவுக்கான காரணங்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. நமது பேராசையால் நீர்நிலைகளை அழித்துவிட்டோம். மண்ணுக்குள் நீரை சேமிக்க மறந்துவிட்டு விண்வெளியில் நீரை தேடி விண்கலனை அனுப்புகிறோம். மழை நீரை சேமிப்பதில்லை, தேவைக்கு அதிகமாக நீரை வீணாக்குகிறோம். மழைக்கு ஆதாரமான மரங்களை வெட்டிவிட்டோம். ஆறுகள் குளங்கள் ஏரிகள் அனைத்திலும் கழிவு நீரை கலக்கிறோம். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டுகிறோம். உலகம் முழுவதும் நீரை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த தொழில்நுட்பமும் மனிதனின் பொறுப்புணர்வுக்கு மாற்றாக இருக்க முடியாது. மாற்றம் என்பது என் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டிலிருந்து நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். பல் துலக்கும் போது குழாயை திறந்து வைக்காமல் ஒரு குடுவையில் தண்ணீர் வைத்து பயன்படுத்தலாம். குளிக்கும் போது வாளியில் தண்ணீர் பிடித்து குளிக்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை என்று வள்ளுவர் திருக்குறளில் மழையின் சிறப்பை கூறியுள்ளார். மழை என்பது வெறும் வானிலையியல் நிகழ்வு அல்ல, அது விவசாயின் நம்பிக்கை. ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு குழந்தையின் எதிர்காலம். மழை துளிகளை சேமிப்பது என்பது நம் எதிர்காலத்தை சேமிப்பதற்கு சமம். எனவே நமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். குழாய்களில் நீர் கசியாமல் பராமரிக்க வேண்டும். பாரம்பரிய நீர்நிலைகளில் மீட்டெடுக்க வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும். நம் முன்னோர்கள் ஏரிகள் குளங்கள் அமைத்து சிறந்த நீர் மேலாண்மை முறையை உருவாக்கினர். அதனை மீண்டும் உயிர்ப்பிப்பது நமது கடமையாகும். நீர் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கும் போது ஒரு சிறிய கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பாலைவனத்தில் ஒரு அடிப்பம்பு இருந்தது. அதன் அருகில் ஒரு குவளை தண்ணீரும் ஒரு அறிவிப்பு பலகையும் இருந்தது. இந்த குவளையில் இருக்கும் தண்ணீரை அடிப்பம்பில் ஊற்றி அடித்தால் தொடர்ந்து நீர் வரும். தேவையான அளவு பயன்படுத்தி விட்டு மீண்டும் குவளையை நிரப்பி வையுங்கள். அடுத்தவருக்கும் அது உதவும். அங்க வந்தவர்கள் அந்த அறிவுரையை பின்பற்றினார்கள். ஆனால் யாராவது அந்த குவளையை நிரப்பாமல் சென்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் தாகத்தால் தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த சிறிய கதை ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. இன்று நாம் பாதுகாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் இன்னும் பிறக்காத தலைமுறைக்கான நம் அன்பின் அடையாளமாகும். நாம் வீணாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நாளை நம் பிள்ளைகளின் உயிராக மாறக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய நீர் பாதுகாப்பு நாளைய உயிர் பாதுகாப்பு.
1: இதுவரை நீர் பாதுகாப்பு உரை வழங்கினார்

0: அம்சினி. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை முறையானது நிதி சேவையை அனைவருக்கும் கொண்டு சேர்த்ததில் முக்கிய பங்காக உருவெடுத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. நாட்டில் மின்னணு பண பரிவர்த்தனை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி 2016 ஆகஸ்ட் அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் நிதி சேவையை அனைவருக்கும் கொண்டு சேர்த்ததில் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: ஸ்கேன் செய்யுங்கள், பணம் செலுத்துங்கள் என்ற எளிய நடைமுறையே இன்று மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாகிவிட்டது. கையில் பணம் இல்லாவிட்டாலும் கைபேசி இருந்தால் போதும் என்ற அளவுக்கு நமது அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது யுபிஐ எனப்படும் மின்னணு பண பரிவர்த்தனை. இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழும் யுபிஐ தனது 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. ஒரு காலத்தில் பணம் எடுத்து செல்ல வேண்டும், சில்லறையை தேட வேண்டும், வங்கியில் பணம் பெற வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. இன்று ஒரு மிதிவண்டி கடையில் தேநீர் வாங்குவதிலிருந்து பெரிய தொகையை பரிமாற்றம் செய்வது வரை சில நொடிகளில் பண பரிவர்த்தனையை மேற்கொள்ள முடிகிறது. குறிப்பாக சிறு வணிகர்கள், தெருவோர வியாபாரிகள், சுயதொழில் செய்வோர் உள்ளிட்ட பலருக்கும் யுபிஐ ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் சாதாரண மக்களையும் டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் இணைத்ததில் யுபிஐயின் பங்கு குறிப்பிடத்தக்கது. வியாபாரிகள், நுகர்வோர், மாணவர்கள் என அனைவரும் மின்னணு பண பரிவர்த்தனை எளிமையாகவும் பயன் தரும் வகையிலும் உள்ளது என தெரிவித்தனர்.
3: நாங்க காலேஜ் பக்கத்துல கடை வச்சிருக்கிறதுனால இந்த 1 ரூபாய் சேஞ்ச் கூட பிரச்சனை இல்லாம பசங்க யுபிஐல பே பண்ணிட்டு போயிடுறாங்க. பிசினஸ் பண்றதுக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் நம்ம கையிலேயே வச்சிருக்கணும்ன்ற மாதிரி எல்லா சில்லறையும் ஒவ்வொரு டெனாமினேஷன்லயும் நோட்டு வச்சிருக்கணும், சேஞ்ச் வச்சிருக்கணும், அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ரிஸ்க் இல்ல, ரொம்ப சௌகரியமான ஒரு வசதி இது. மேக்சிமம் எல்லாருமே இப்ப வந்து யுபிஐ யூஸ் பண்றாங்க. ரிசீவ் பண்றதோ பே பண்றதோ ரொம்ப சௌகரியமா இருக்கு.
4: மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால எல்லா இடத்துக்குமே ஒர்க்குக்காக வெளியே போவாங்க. எல்லா டைமும் வந்து கையில வந்து கேஷ் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா பர்சன் யூஸா மிஸ் ஆகும். அப்படின்றதுனால யுபிஐ வந்து அதிகமா யூஸ் பண்றோம். எல்லிக்கடையில இருந்து சின்ன சின்ன ஹோட்டல் வரையும் எல்லா இடத்துலயுமே வந்து யுபிஐ வந்து இருக்கு. மணி வந்து நம்மளுக்கு சேவிங் இருக்கு, அதுல பாதுகாப்பாகவும் இருக்கு நம்ம மணி. அதனால எல்லாருமே யுபிஐ யூஸ் பண்ணுங்க.
2: பணம் செலுத்துவதில் வேகம், எளிமை, வசதி ஆகியவற்றை வழங்கிய யுபிஐ இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக மாறியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த டிஜிட்டல் பயணம் இன்று கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறியுள்ளது.
1: யுபிஐ பண பரிமாற்றம் எளிதாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது என்று திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மற்றும் வியாபாரிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக டிஜிட்டல் பேமெண்ட் எனப்படும் மின்னணு பண பரிவர்த்தனை திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

0: இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக சிறு வியாபாரிகள், பொதுமக்கள், கடை வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில்,
1: என் பேர் நாகராஜ், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காங்க. ஒரு 10 வருஷத்துல இருந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுலேருந்து எங்கன்னா போனோம்னா பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்ம எங்கன்னா போய் பணம் எடுத்துன்னு போய் சில்லறை இருக்கணும், அது தேரணும் இது தேரணும், சில நேரத்தில் சில்லறை இல்லாமல் திரும்பியும் வந்திருக்கோம். அந்த டிரான்சாக்ஷன் வந்ததுலேருந்து ஈஸியாக நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு பணம், அது மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால பேங்க்லேயும் பண வருமானத்தினர் வந்து நல்லா மரியாதை தராங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
2: என்னுடைய பேர் ஏழுமலை, நான் திருவள்ளூரில் கடை வச்சுருக்கேன். டிஜிட்டல் பேமெண்ட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே வந்து எல்லா வியாபாரிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பேமெண்ட்டு பேங்க்கில் கட்டணும், எல்லாம் வேறு எதுனா போனோம்னா போயிட்டு மணிக்கணக்கில் நின்று அவங்க பேமெண்ட்டு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, படிக்காதவங்களுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருந்து, இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. பேங்க்கு போகிற வேலையோ கிடையாது. ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், டீ கடையில் போய் டீ சாப்பிட்ணும், டிக்கெட் புக் பண்ணுறதோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் காசு கையில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுனால இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து மேக்சிமம் வரவேற்கிறாங்க. இதை எடுத்து வந்த இந்திய பிரதமருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறேன்.
3: சத்தீஸ்கட் மாநிலத்தில் நக்சல் ஒழிப்பிற்கு பின்னர் இந்தியாவின் நயாகரா என்றழைக்கப்படும் சித்ரகூட் நீர்வீழ்ச்சியை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சித்ரகூட் நீர்வீழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: 44% வனப்பகுதிகளுடன் இயற்கை எண்ணெயின் எழில் கொஞ்சும் அழகுடன் காட்சியளிக்கிறது சத்தீஸ்கர் மாநிலம். ஆதி தொல்குடி மனிதர்கள் நடமாடிய இந்த அருமையான வனப்பகுதி இன்றைக்கும் இயற்கை மாறாமல் நீடித்து நிலைத்து நிற்கிறது. வனம் முழுக்க ஓடி வரும் நதிகளும் எண்ணற்ற நீர்வீழ்ச்சிகளும் கொண்ட சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மண்டலம் நக்சலைட் பாதிப்புகளால் பெரிய அளவில் அறியப்படாமல் போய்விட்டது. தற்போது நக்சல்கள் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் மிக அகலமான நீர்வீழ்ச்சியான சித்ரகூட் நீர்வீழ்ச்சி காண்போர் மனதை கொள்ளை கொள்கிறது. 1000 அடி அகலத்திலும் 90 முதல் 95 அடி உயரத்திலும் காட்சியளிக்கும் சித்ரகூட் நீர்வீழ்ச்சி அதன் பிரம்மாண்டம் காரணமாக இந்தியாவின் நயாகரா என்றும் அழைக்கப்படுகிறது. ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரையிலான பருவ மழைக்காலம் இங்கு இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறது. தற்போது மழைக்காலம் என்பதால் சித்ரகூட் நீர்வீழ்ச்சியில் சீசன் களை கட்டி உள்ளது. மிக பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி என்பதால் இங்கு சுற்றுலா பயணிகளால் குளிக்க இயலாது. தண்ணீரின் வேகத்தை பொறுத்து நீர்வீழ்ச்சியை அருகில் சென்று பார்க்க படகு போக்குவரத்து நடைபெறுகிறது. நக்சல் ஒழிப்பிற்கு பிறகு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சுற்றுலா அலுவலர் கைலாஷ்.
5: After Naxal, many of people come here from abroad, America, Europe also. Thousands of people from abroad. The Naxal problem finished and has very freely atmosphere. Season for June, July and August is a best season to come here.
4: இந்திராவதி நதியில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் நீர்வீழ்ச்சியாக சித்ரகூட் பகுதியில் காணப்படுகிறது. ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சியின் அழகை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. நக்சல் பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல்வேறு உள்கட்டமைப்புகளை உருவாக்க சத்தீஸ்கர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சூழல் சுற்றுலா, சாகச சுற்றுலா, அரசு சார்பில் தங்கும் இடங்கள், கண்ணாடி பாலம் போன்ற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த அரசு முனைப்பு காட்டி வருகிறது.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் தொலைநோக்கு பார்வையால் யுபிஐ தளம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அடுத்து மத்திய அமைச்சர்கள் பலர் சமூக வலைதளத்தில் பாராட்டியுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வேகமாக தடையற்ற மற்றும் பாதுகாப்பான யுபிஐ பண பரிமாற்றம் மூலம் மக்களுக்கு அதிகாரம் அளிக்க முடியும் என்பதை டிஜிட்டல் இந்தியா மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பதிவிட்டுள்ள செய்தியில், உலக அளவில் நடைபெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 1/2 இந்தியாவில் நடப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தளம் சாமானிய மக்களையும் டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் இணைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், QR கோட் பிளீஸ் என்பது இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களின் அன்றாட வாழ்க்கையாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடல்சார் வேலைவாய்ப்பில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் பங்களிப்பு 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரத் நிர்மான் உச்சிமாநாட்டில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ள செய்தியில், மகாராஷ்டிர மாநிலத்தில் அமையவிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க வாத்வன் துறைமுக திட்டத்தின் மூலம் சுமார் 20 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.

0: 2047 ஆண்டுக்குள் உலகளாவிய கப்பல் கட்டுமானத்தில் முதல் 5 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் டாலர் எட்டுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் இடையேயான வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றியது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், ஜப்பான் நாட்டின் சுசுகி நிறுவனம் இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும், இந்தியாவில் முதலீடு செய்யும் ஜப்பானிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்தியா தற்போது 4 டிரில்லியன் டாலர் மதிப்புடன் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக திகழ்ந்து வரும் வேளையில், நாடு தனது சுதந்திரத்தின் 100வது ஆண்டை கொண்டாடும் 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவதே வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டத்திற்கான முக்கிய நோக்கம் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரைகானத்தில் நாம் கேட்கவிருப்பது காற்று வெளியிட இத்திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் சின்மயி பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

திரைக்கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஹிப்ஹாப் தமிழா பத்மலதா, ஆண்டனி தாசன், ஜார்ஜ் மேத்யூ ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம். கவன் திரைப்படத்திலிருந்து

நேரம் 8:26:30. விவேகம் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், சாஷா திரிபாதி ஆகியோர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

ஒலித்த பாடல் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் போகன் திரைப்படத்திற்காக லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடிய பாடல்.

நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இதுவரை 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைக்கானம் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:11. இப்பொழுது கேட்கலாம் இறைவின் மடியில். இதில் சின்ன தம்பி, என் அருகில் நீ இருந்தால் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் சின்ன தம்பி திரைப்பட பாடல் மனோ பாடியது.

0: சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சு கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
1: அடுத்து சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. சிஐடி சங்கர் திரைப்படத்துக்காக எல்ஆர்இ

காவிய தலைவி திரைப்பட்டுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து பி. சுசீலா பாடிய பாடல்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு ஏற்ற

சூய ஒளி வீசும் தெய்வ திருச்சபையில் பாவராக தாளமுடல் தோன்றியதும் பரத கலை.

எல்லாம் குடலின் பின் விசை கேட்டு பூமகள் ராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள். பொங்கும் நினைவுகள் ஏக்கம் தந்திட தன்னம் தனிய

0: பெனிஃபிஷரிஸ் அண்டர் த டெல்லி லக்ஷ்மி யோஜனா டுடே. அண்டர் த ஸ்கீம் எலிஜிபிள் விமன் வில் ரிசீவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 2,500 ருபீஸ் எவ்ரி மந்த். டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் இன்ஃபார்ம்ட் தட் மோர் தன் 9,13,000 விமன் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் த ஸ்கீம் சோ ஃபார் அண்ட் ஓவர் 6,52,000 அப்ளிகேஷன்ஸ் ஹவ் பின் ஃபைனலி சப்மிட்டட். த கவர்மெண்ட் சைட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வில் பி கிரெடிட்டட் டிரெக்ட்லி டு விமன் பெனிஃபிஷரிஸ் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். Secretary Department of Consumer Affairs Nithi Hare has said that the Khanda Express is bringing about 800 metric tons of onions to Delhi. In a social media post, the secretary said the onion will be sold at 35 rupees per kilogram at NAFED, NCCF and Kendra Bhandar store. She informed that Khanda Express will initially reach Chennai, Ernakulam, Madurai and Guwahati. The Supreme Court has agreed to consider setting up of a special bench to hear the centre's plea on OBC creamy layer criteria. The centre has sought clarification on the applicability of the 11th of March judgment of the Apex Court for candidates of the Civil Services Examination 2025. In men's cricket, hosts Sri Lanka were 265 for 8 against India in their first innings as rain forced early storms on the day 3 of the Colombo test. Sri Lanka trailing by 238 runs. Earlier visitors declared their first innings at 503 part by Dhruv Jurel and Devdutt Padikkal centuries. India are currently leading the two match series 1-0. The India Meteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Uttar Pradesh, Uttarakhand, Bihar, Chhattisgarh and East Rajasthan today. Meanwhile, parts of Delhi NCR witnessed light to moderate rain during the day. IMD has said that cloudy sky conditions will continue to prevail over Delhi. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பொங்கும் மங்கலம். இந்நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவருடைய நாகஸ்வரேசி கேட்க இருக்கிறோம். சிவன்வயில் எஸ்எம் ராஜரத்தினம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாயே சரஸ்வதியே என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல், ஜெகன்மோகினி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து அட்டுக்காராதனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மனோரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் எம்பலம் பி சதாசிவம் அவர்களின் நாகசுரேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. சிவன் வயல் எஸ் எம் ராஜரத்தினம் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரச சாமதான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் காப்பி நாராயணி ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து என்னை நீ மறவாதே என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான். பிள்ளை பேச மறுத்தான். தானிவை

பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் பி.யு. சின்னப்பா. படம் ஜெகதல பிரதாபன்.

தேவியின் திருவிளையாடல் என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் பி சுசீலா குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:31.